கேட்குறீங்களே, இண்டத்தோ மொய்லஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் நாங்கள் பாட்டுங்களே கேட்டோன்னு பண்ணா எப்போ கேட்டோம் டிக்கரும். இது ரேடி சாருங்கும் 07.85 ரங்கு ரங்குற ஜீவனா.

மல்த்ரினா ஏறி கதத்தி குந்து குணத்தனையூருடு நார்த்து பீதி பிக்காரி பெத்தே

रेडियो सारंग 107.8 FM। கேட்டுண்டுள்ளார் இது ரேடியோ சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்குரோ ஜீவனா இண்டத்த மொயிலாஞ்சி பேரி காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நொறிஞ்ச சுவாகத. இண்டத்த மொயிலாஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் நாங்கள் கொரியா பேரி பாட்டுங்களை கேட்டுன்னு வருவா.

கேட்குறேங்களே, இண்டத்தோ மொய்லஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் நாங்கள் பாட்டுங்களே கேட்டோன்னு பண்ணா எப்பவும் கேட்டோம் டிக்கரு. இது ரேடியோ சாரங்கம் 107.85 ரங்கு ரங்கு ஜீவனா.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியானு சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியுளு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கிலு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கிலா புரோத்சாக குரலை

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.